0: ரேடியோ சுனோ 91.7 கத்தர்ஸ் ஃபேவரட் ரேடியோ ஸ்டேஷன். கேட்டு கேட்டு கூட்டு விடாம்
1: எல்லா திவசும் ஃபுல் ஆன் ஃப்ரெஷ் ஆகும். அப்பம் உண்டு நம்முடைய ஃபேவரேட் மஸ்ராத்தி.
2: மஸ்ராத்தி ஃப்ரெஷ் ப்ரொடக்ட்ஸ்னப்பம் குட்டிகளோட ஓரோ ஸ்கூல் தினங்களும் இனி ஃபுல் ஆக்டிவ். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் தனி ஃப்ரெஷ். மாத்திரமல்ல ஹெல்தியுமான டேஸ்டியுமான
1: மில்க் சீஸ் யோகர்ட் லெப்னா எக்ஸ் மஸ்ராத்தி சூப்பரா எல்லாரும் கைத்து நோக்கமே.
3: சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு
4: மலையாளத்திலே மெலடி கானங்களுடையும் தகர்ப்பன் கானங்களுடையும் ஆறாம் தம்புரான் எம் ஜி ஸ்ரீகுமார்
5: கத்தரில் லைவ்
4: ஸ்கை மீடியா அண்ட் த சவுண்ட் ஆஃப் சவுத் பிரசன்ஸ் விக்டோரியா கோல்ட் பொன்னோணம் வித் எம் ஜி லைவ் செப்டம்பர் 4 QNC

0: Texas. Radio Suno 91.7 FM. Qatar's happiness frequency. Now available on Google Play Store and App Store.
1: கத்தர்லே ஏற்றவும் வலிய ஷாப்பிங் ஸ்பேஸ் ஏற்றவும் வலிய ஓஃபருகள்
2: ஷாப்பிங்கின இனி ஒரற்ற பேரு நெஸ்டோ
1: ஜிசிசியிலே மோஸ்ட் பாப்புலர் நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட்டின் 152nd அவுட்லெட் ஓல்ட் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கராஃபியில் துறந்து பிரவர்த்தனம் ஆரம்பிச்சிருக்கிறது.
3: ഘോഷവേളയിൽ പുതിയ സുസുക്കി സ്വന്തമാക്കൂ. സുരക്ഷിതവും മികച്ച ഇന്ധനക്ഷമതയുമുള്ള വിശ്വസനീയമായ സുസുക്കി കാറുകളുടെ വിപുലമായ ശ്രേണി. 50 വർഷത്തിലേറെയായി ഖത്തറിന്റെ വിശ്വാസം.
1: വിസിറ്റ് സുസുക്കി ഖത്തർ ഷോറൂം ബൈ തേസി മോട്ടോർസ് എയർപോർട്ട് റോഡ്.
4: Of the hour.
5: In the art of Podumar Kulanda.

0: Texas.
1: Radio Suno 91.7 FM.
0: Qatar's happiness frequency.
2: Now available on Apple Podcast
1: and
2: Google Podcast.
3: Qatar-ல ஏட்டவும் வலிய ஷாப்பிங் ஸ்பேஸ். ஏட்டவும் வலிய ஆஃபர்கள்.
4: ஷாப்பிங்கின இனி ஒரொற்ற பேரு நெஸ்டோ.
3: GCC-ல மோஸ்ட் பாப்புலர் நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட்டின் 152nd அவுட்லெட் ஓல்ட் பாஸ்போர்ட் ஆபீஸ் கராஃபில் திறந்து பிரவர்த்தனம் ஆரம்பிச்சிருக்கிறது.
5: வீட்டில் நின்றிறங்கியாலும் வீட்டிலെ போல விசேஷங்கள் கேட்காம். ஹோம் கேர், குக் புக், லைஃப் ஸ்டைல், அங்கன ஹோம் டெலிவரி என்ஹான்சிங் யோர் எவ்ரிடே. கேள்கூ சனி முதல் வியாழம் வரை ராவிலே 10 மணி முதல்.
6: In association with Nesto Hypermarket, now open at Old Passport Office, Karafa.
7: Is Radio Suno
8: 91.7 FM,
7: Qatar's favorite radio station.

ஹாய், திஸ் இஸ் அபர்ணா பாலமுரளி. ரேடியோ சனோ 91.7 கேட்டு கேட்டு கூட்டுக்கூடா.